நஷ்டம் கொடு கும்பம் கட்டந்த திருமதுரம் கைப்புள்ள மிச்சரும் நஷ்டம் கொடு கும்பம் கட்டந்த திருமதுரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் இஞ்சு சத்து கொடுத்தாலும் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் இஞ்சிஞ்சாய் ரோமாஞ்சம் வார்டு நம்பர் ஏழில் ஒரு வல்லாத்த ரோகி வாதமல்ல சித்தமல்ல கபமல்ல.